வணக்கம் பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபை இணைய வானொலியின் உண்டாக. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுதும் உங்களுக்காகவே ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இசைத்தட்டு பாடல்கள். கிருபையே தேவ கிருபையே, இசைத்தட்டிலிருந்து இனிமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்தும் உங்கள் கிருபை இணைய வானொலியினூடாக இணைந்து

கொண்டிருப்பது கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.

நன்மை செய்கிற தெய்வமா இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவரே, நீர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். ஒருவருக்கே ஆராதனை.

அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிற தெய்வம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலுடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது.